0: Öylen.
1: Ayolan yo bani bera lo le lo lo le lo le lo le lo le lo lo le le yo lo le lo le lo lo le le yo go lo le lo la na la yo to lo sto lo sa wa ke minu la ve ce la vi ve le on ne ke yo na yo lo la la le le la le le le la la Vasco Nacha le que bello, cocafchilo y aquí poris, busca la saba que en la ve, yo no yo coche la di yo co. Hey, yo lo le lo le lo lo le le yo lo le lo le lo la la le yo lo le lo le lo la le le yo co lo le lo la. Na le dan pan ni perra lo la le le yo lo le lo le lo la le le yo lo le lo le lo la le le yo co lo le lo la la na na yo lo le lo le lo lo le le yo lo le lo le lo la le le yo lo le lo le lo lo le le yo co lo le lo la.